0: ஜா பபலா
1: சை பால்
0: நடுவுல தாமரா
1: சை பால்
0: புரத புள்ளா
1: சை பால்
2: 80 சம்வத்சராலுகா மீ ஆரோக்கியானிக்கு ஸ்ரீ அபிலாஷி சை பால்.
3: తర్వాత కేజే యజ్దాస్ ఆలపించిన గీతం బప్పిలహరి సంగీతం, చిత్రం రౌడీగారి పెళ్ళాం.